சிரிஞ்சும் டெதஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்டடைச்சது. மருந்தும் மெடிக்கல் டேம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான். என்னோட ருக்மணி அவளாயிருந்தோ என்னோட குரு.